ஜீவம் சிறுபயூதர்ஷனும் திக்கி சச்சனோ சச்சா பாத்ஷாஹ சிர்ஷாஹ தேஷாஹ